கமால ஹாரிட்டார் மாயி மீர் மனவிகார் மதன மோன முரளிதார் கிருஷ்ண ஜெய்யா.

மேகமால ஹாரி காரி மாயி மீர மனவிகாரி மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் கமால ஹாரி தாரி மாயி மீர மனவிகார் கரண மோன முரளி தாரி கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண